0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

கேப்பு மாதிரி என்னத்த தாய் இது பத்து கிச்சது என்ன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி தாங்க மாட்டேன் கஷ்டம் இது கழிச்சட இவன் லவ்ல காஞ்சி.